0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

0: Monday to Friday, morning 6 to 7 a.m. Wake up call with Jaya. Only on Home 92.2 FM.
1: Wake up call with Jaya. Brought to you by Green Farm Superfoods. Ruchiyude ee rahasyam. Ini ningalkum swandam.
2: Home FM presents Tamil Song of the Hour. Tamil paattu kekalama. Brought to you by Aru Ayurveda RS. Agathir Building, Alvankul, Parthubai.
3: தக தக தக தின தின தின நக நக நக தித்துக்கு தான தான தான திகிட திகிட தகின தான தாக்கு தான திகிட்டு டக தி தி தி தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட வனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
4: மாயா மாயா
3: ஆயர்தம் மாயா நீ

ஜூம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பருத்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nithya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Malayalida with Sheba.

0: Home FM presents Tamil Song of the Hour. Tamil Paattu Kekalama. Brought to you by Aru Ayurveda RS. Agathir Building, Alvankul, Parthubai.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மலையாளிடா வித் ஷீபா.

0: Monday to Friday, morning 6 to 7 a.m. Wake up call with Jaya. Only on Home 92.2 FM.
1: Wake up call with Jaya. Brought to you by Green Farm Superfoods. Ruchiyude ee rahasyam. Ini ningalkum swandam.
2: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
3: Back to home. Back to home. Back to home. Back to home.
4: Evergreen பாட்டுகள் brought to you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.